அஸ்லாம் வலைக்கும் நொதிய கேமகிஜ்வாரங்கும் பி எஸ் எம் ஏப் மெதோருக்கும் மெசேஜ் குருமுங்கெந்தானி தெம்மி ஷோகா மீ வாஹக தக்காலுமுக இத்துர மெசேஜுக்கு சரியாமஸ் லவேக்க ரிக்வெஸ்ட் கொள்ளுமுக ஃபுர்சத் லிபிகெந்தானி ஹெம்விம மெசேஜ் குருமுந்தாவி பி எஸ் எம் ஏகே டிஎஃப்எம் 91 மீ பேஜ கடீர் ஃபிரெஷ் மட்டும் இவ்வாழ்தே அமில்லராவ் எல்லாவா இவ்வாழ் தீஃபா எஹுன் தெரிங்க ரிக்வெஸ்ட் தக்கா எஹுன் தெரிங் நான் இக்கீக பதில் கொள்ளான்

0: موديها كم ميجا هرتز تبقى هي FM.
1: தத்த கொளம் நூற மெகுண்டி கைஷிந்தே ஆஹார கொளம் முறல ஃபான தத்த ஐஷிந்தே
2: ஹாதே அங்களே கொக்கோ வர போட சுக்ரியா
1: கொத்தேவே குட குட ஹேவகமகும் எஹெ மீஹே கெததுரு அமாம்வே உஃபாவெரி வேதானே
3: அஸ்ஸலாமு அலைக்கும்
4: வஅலைக்கும் ஸலாம் தந்த ஹாலு கேனத்த
3: ದೊಂತ ಹಾದರಂಗಳು ಫಾತುಂ ಕೊಕ್ಕು ಬಲಿವೆ ಉಳೆಕಂಗೇತ
4: ಆ ದೊಂತ ಕೊಮ್ಮೆ ದೋಕ ಸಾಲು ಬಲ ಬೇಣು ಮಹಿತಿರಿಕ ಫೋರ್ ಕೊದ್ದೆಮು ಮಿದಣಿ ದೊಂತ ಕಂಬುಡುನುವೆ ಫಾತುಂ ಕೊಕ್ಕು ಎಕಣ್ಣುವಾಣೆ ಕೊಕ್ಕು ಎಕಣ್ಣುಳೆತಿ ಡಾಕ್ಟರ್ ದಕ್ಕಂವೆಸ್ ದತಿವಾಣೆತ ಎಹಂವಿ ಮೇಕಂವೆ ಸಾರ್ ಮೆ ವಾರ ಫರ್ವಾತಿರಿಕ ಮಾಯಕಿ ಎಬ ಕೂರ